0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கவிருக்கிறார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய 2026 ஜூன் மாதம் 29 பராபவரிடம் மானி திங்கள் 15 நாள் திங்கட்கிழமை பூரணை திதி பின்னிரவு 26 வரை அதன் பின் பிரதமை நட்சத்திரம் மூலம் பின்னிரவு 4:03 வரை அதன் பின் பூராடம் சித்த யோகம் பின்னிரவு 4:03 வரை அதன் பின்னர் அசுப யோகம் ராகு காலம் பகல் 29 முதல் 9:04 வரை சுப நேரம் பகல் 12:14 முதல் 1:49 வரை இன்று திவசம் செய்வதற்குரிய திதி ஆனி மாத பூரணை இன்று பூரணை விரதம் ஆலயங்களில் இடம்பெறும் தீப பூஜை சத்திய நாராயண பூஜை என்பவற்றில் கலந்த வழிபாடாற்றுவதால் மன சந்தோஷம் உண்டாகும். இனி இன்றைய பலன்கள் 1 கவலை 2 மேன்மை 3 மகிழ்ச்சி 4 சலனம் 5 நன்மை 6 உயர்ச்சி 7 துயரம் 8 இனிமை 9 எழுச்சி. இன்றைய சிந்தனைக்கு தனக்கு கிடைக்கப்படும் பலாபலங்களை பிறருக்காக விட்டுக் கொடுப்பவன் தியாகி ஆவான். தனக்கு கிடைக்கின்ற எல்லா விதமான பலாபலங்களையும் தூய மனத்தோடு யாவும் இறைவனுக்கு என்று வாழ்கின்ற மனம் கொண்டவன் பக்தன் என்று அழைக்கப்படுவான். அவனொருவன் மன வளர்ச்சிகளால் ஏற்படுகின்றவர்களை மனமென்ற கருவி கொண்டு அடக்கிய ஆண்டு அவற்றினால் அசைக்க முடியாமல் உறுதியாக வாழ்கின்றானோ அவன் ஜோகி என அழைக்கப்படுவான். இங்கனமாக மனிதரை உயர்நிலைப்படுத்துவது ஆன்மீக பாதையில் செல்லும் அவனது மனமாகும். மனத்தின் வலிமை உயர்வாக இருக்கும் இடத்தில் மனிதனது தகவல்களும் உயரும்.
0: நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கியிருந்தவர் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள்.
2: இன்றைய நாள் எப்படி
3: வீட்டு தையல் வியாபாரம் தையல் நிலையங்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்களுக்கு ஏற்ற தையல் இயந்திரங்கள் 18 மாதங்கள் வரையிலான தவணை வசதி கடனட்டைகளுக்கு 60 மாதங்கள் வரை வட்டி இல்லை நாடுலாவிய அபான்ஸ் அதிகாரம் பெற்ற முகவர்கள் மற்றும் buyabans.com பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: நல்ல சுவையும் போஷணியும் நிறைந்த ஃப்ரெஷ்னஸ் லாக் செய்யப்பட்டு மேலும் பாதுகாப்பாக வரும் ஆங்கர் உயர் பாதுகாப்பு உயர் தரம் மற்றும் போஷணைக்கு உத்தரவாதம்
5: உலகெங்கும் உங்களோடு நானும்

நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் என்று சொல்லி சொன்னால் அது தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதுமே தேவனுடைய அன்பை நாங்கள் இழந்து விடக்கூடாது. எங்களுக்காகவே பாடுகளை அனுபவித்த தேவன் அவர் எங்களோடு நித்தமும் நடந்து வருகிறவராக இருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையின் நிமித்தம் நாங்கள் தேவனை இழந்து விடாதபடிக்கு தேவனோடு நாங்கள் அண்டி சேர்ந்து வாழ்கின்ற பொழுது தேவனுடைய இரக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கின்றது. அந்த இரக்கத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு தேவனோடு அண்டி வாழ்வோம். தேவன் எங்களை அனுதினமும் காத்துக்கொள்வார். இணைந்திருங்கள் கிருபை நேவானொலியினூடாக உங்களுக்காக அடுத்த பாடல்.